0: அன்புடன் வரவேற்கிறது.
1: வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறேன்னு சொல்லி வாய் மூடல, போலீஸ வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸ பத்தி என்னன்னா தப்பா சொன்னாயிர நம்ம ஊர்ல.
2: வளர்ந்து பெரியாள் ஆயிரும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சவங்க
0: கடவுளுடைய கண் பார்வை ஏமாந்தா எழுவட்ட விழுலாம்.
1: வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, பதில் வணக்கம் போடாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
2: வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க.
1: ரோசு சட்டை எட்டு மலை வேஸ்டி வெளியூரா?
0: ஆமாங்க.
1: காமன் தானே?
0: எப்படி விளக்கறது?
1: பல் பெரியதுல
0: பல் பெரியதா?
1: கலர் அப்படி தம்பி.
0: நீங்க எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க.
3: வத்தல குண்டா?
0: அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க, பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க, நிலக்கோட்டை வந்து வத்தல குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகா அப்படின்னு ஒரு அழகான கிராமங்க, அப்படியே மிஸ் ஆகி வத்தல குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கிருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்குனீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகா அப்படிங்க, அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட இருக்கங்க.
1: நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு எந்த ஊரான்னு கேட்டா என்ன அங்க போய் சொல்ற?
0: என்னங்க நீங்க, நீங்க ஒரு போலீஸ்காரவங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமையுடைய கடமை.
4: நாடாமியா ஐடியா கொடுத்துட்டான்.
1: நீங்க மெட்ராஸ் எதுக்கு வந்த?
0: மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன்.
4: ஏட்டையா நக்கல்.
1: எதுக்கப்பா வந்த நீ?
0: என்னங்க நீங்க பேச்சு பேசுறீங்க? பொழப்பு பார்க்கத்தான் வருவாங்க.
1: ஏற்கனவே வந்திருக்கிறவங்களா தற்கொலை பண்ணிக்கிறது வந்திருக்காங்க? எதுக்கு வந்த நீ?
0: ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி பொறுப்போட பேசுக்க. ஐயா
1: அதிகாரி பொறுப்போட பேசணுமா? பாஸ்போர்ட்
0: பாஸ்போர்ட்டா? ஏங்க நான் என்ன பாகிஸ்தான் வந்திருக்கேன் பாஸ்போர்ட் கேக்குறீங்க? நாடு விட்டு நாடு வந்த மாதிரி
1: கேட்டுக்கிட்டு நாடு வந்தா நீ வந்திருக்கேன். ஒரு ஆட்டுல இருந்து மெட்ராஸ் ஒரு ஆட்டுக்கு நீ வந்திருக்கேன். பாஸ்போர்ட்
0: என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி
1: பேசுறீங்கடா? நேத்து ராத்திரியே மெட்ராஸ் திருச்சி திண்டி போனோம், கோயம்புத்தூர் கொட்டாமட்டி,
0: கும்பகோணம் கோயம்புத்தூர்,
1: மாலாமதுரை,
0: திருவாரூர், தஞ்சாவூர்,
1: கன்னியாகுமரி, ராமேஸ்வரம்,
0: மாங்காடு, திருவேற்காடு.
1: அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டிப்பட்டியில இருந்து அறந்தாங்கி வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அதை கையில குடுத்து முடிச்சு
0: பிரிச்சு தாஜலா? சொல்லவே இல்ல.
1: சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு பெரிய சப் கலெக்டரா? என்ன பாஸ்போர்ட்
0: எனக்கு? பாஸ்போர்ட் என்கிட்ட சொல்லி இருந்தா எடுத்துட்டு போம்ல. ராத்திரியோட ராத்திரியா பஸ் ஏற விட்டு பிரிச்சிருக்காங்க. பஸ் போயிருக்கும் போது எப்படி யாருக்கு
1: முடியும்? அவன்ட்ட பாஸ்போர்ட் கிடையாது.
0: என்ன
1: மெடிக்கல் சர்டிபிகேட்னா உன் உடம்புல எந்த வியாதியும் இல்லைன்னு உங்க நாட்டு வத்தல குண்டு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பியிருப்பான்.
0: ஏன்னா நீ பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான வியாதிய எங்க நாட்டுல பரப்பிடக்கூடாது. யார பத்தி என்ன வார்த்தை பேசுறீங்க? வெறும் கரிஞ்சோரம் கம்ம குணமா தின்னு வளர்த்த உடம்புங்க, சும்மா தேக்கு மாதிரி வச்சுக்கிறதுக்கு யார பத்தி வியாதி இருக்குங்க? சும்மா பொடித்தனமா பேசாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு
1: ஹாஸ்பிடல் இல்ல, இல்ல விசா இல்ல, இல்ல மெடிக்கல் சர்டிபிகேட் இல்ல, உண்ட என்ன இருக்கு?
0: 5000 பணம் தாங்க இருக்கு.
1: பணம்?
0: ஆமா அதானே, இந்த நாட்டுல டாலர் தான் சொல்லுவாங்க. இவன் பணம்ங்கற எங்க அத காட்டு? இந்தாங்க இதாங்க 5000 ரூபா.
1: ஐயையே என்னடா இந்த நாட்டுல இப்படி இருக்கு?
3: நம்ம நாட்டுல இது செல்லாதே. ஆனாலும் இருக்கட்ட.
1: என்ன சொல்ற?
0: செல்லாது எதுக்கு இருக்கு? நாட்டுல போய் செல்ல வச்சுக்கிற போயா?
1: என்ன ஏடியா ஓட விட்டுட்டீங்க? நீ ஏடியா சரியான ஓட்ட.
3: இவன் நம்ம நாடு வேற அவன் நாடு வேறன்னு நம்பிட்டான். இவன் நம்ம ஏரியா விட்டு எங்க போயிருப்பான்?

0: ஒரு உயர் அதிகாரிய மதிக்காம ஏத்து பேசுறியா ராஜா?
1: நான் என்ன சொல்றேன்?
2: பெத்த
0: தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும், இவன் கண்ணீரால அவன் தாய் கால கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது கையில விலங்க வச்சுட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விலங்க அவுத்துடு.
1: வேண்டா ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
0: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: ஏட்டையா நான் சொல்றது போடாடி.
0: டேய் ஏ அழுகிற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா, தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? கல்லஞ்சக்காரன் அவள நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல்
1: இருக்கேயா. கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கூட்டு வாங்க போய். அவன
0: தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுல அவள சந்தோஷம் உனக்கு சர்வாதிக. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. நம்பி அனுப்புனே. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்ப பாக்குறானே. சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய அதிகாரிகனால ஆப்பாயிட்டான்.
1: அறிவிருக்கு அவனுக்கு பொறுக்கி புறம்போக்கு. வயிற்று சொல்றதானே திக்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டே தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டுபிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீதாண்டா. இதுல தப்பு தப்பா என்னமா வேற சொல்ல என்ன நம்ம பேசுவே? பேசுறான் ஏதாவது பேசுறான். என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு புள்ளி பிடிக்கிற? உங்ககிட்ட
0: என்னடா பேச்சு? இன்ஸ்பெக்டர் போய் எவ்வளவு என்ன நம்புப்பா?

0: கண்ணு சுத்தமா தெரியலையே. நான் இப்ப எங்க இருக்கேன்?
1: ஹாஸ்பிடல்ல நல்லபடியா இருக்கீங்க. நர்ஸ், ஸ்கேனுக்கு ரெடி பண்ணுங்க.
0: ஆமா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அந்த இடி விழுந்த இருளாண்டி இருக்கானா இல்ல புட்டுக்கிட்டானா?
2: நல்லபடியா இருக்கான். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சாவானா பொழைப்பானாங்கிறதே சொல்ல முடியும். அவன் செத்துட்டானா? நீதான் ஐ விட்னஸ்.
0: என்னது ஐ விட்னஸா? அட பாவிகளா, ஐயே இல்லையடா, நான் எப்படா ஐ விட்னஸ் ஆக முடியும்?
2: ஏங்க நீ அழுற?
0: அழாம நான் என்ன சார் பண்ணுவேன்? இன்னும் ஒரு மண்டலத்துக்கு தண்ணீர் கண்டம்னு சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் சொன்னாலும் சொன்னா, கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பைக்கில கண்டோம், தேங்கி நின்ன தண்ணீர கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவ தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்லரி வாட்டர்ல கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், சிறுநீர்ல கண்டோம், பெருநீர்ல கண்டோம், அங்க விழுந்த கல்லுல கண்டோம், தண்ணீர் தண்ணீர் போஸ்டர்ல கண்டோம், சாராயத்துல கண்டோம், சாராயத்தை பிடிக்க வந்த போலீஸ்ல கண்டோம், அவங்க வீசி எரிஞ்ச வெடிகுண்டுல கண்டோம், அடிச்ச லத்தியில கண்டோம், கிளப்பி வந்த புகையில கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி சிவகாமி அசிங்கம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு கண்ட வைக்க வேண்டாம். மறுபடியும் தண்ணியா? இந்த தண்ணி எனக்கு வேணாண்டா.
3: கழுவ வச்சிருந்த ஆசிர் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாரு.
0: ஆசிடா தண்ணி நினைச்சு தாடா ஊத்துற, கண்ணு போற உடனே கண்ட போயிடுச்சு நினைச்சுற. கண்டினியூ ஆகுதே சிவகாமி.

மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Bill.

நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம்.

வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா தேவிய வானம் யாவோ பாடிய கானம் போகு நாமிடு மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே

வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா

0: பாடிய கானம் போகும் நான் விடுமூச்செல்லான் ராகமே
1: வாலிபமே தேனிசையே வாலிபமே தேனிசையே
2: இட்லி வேணுமா?
3: அங்கேயுமா சட்னி சாம்பாரும் காசு மாதிரி
2: காசு காசு இல்லையா? சரி சாப்பிடு போ. பசின்னு வந்த உனக்கு நான் ரெண்டு இட்லி தான் கொடுத்தேன். அதுலயும் உன்னை நாய்க்கு வச்சுட்டியே, நீ தான் என் மனுஷன், சாப்பிடியா? ஏயா, நாய் எலும்ப கடிக்கிற மாதிரி சைடு வாங்கி கடிக்கிற, என்னாச்சு? ஐயோ, சூடு போட்டிருக்கு. யாரையா? பொண்டாட்டியா? அடிப்பாவி, வாயா.
4: பூங்காத்து திரும்பு,
2: வாயா.
4: ஏன் பா,
2: சும்மா வாயா.
4: விரும்புமா?
2: உக்காரியா. ஆகா.

0: ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போட்டதான் புண்ணாரும், எடுத்துட்டு போய் போட்டுக்கிறியாயா? என்னையா
1: இதுக்கு போத்து விதுக்கு யாது இதுக்கா யாது இதுக்கா?
0: அடப்பாவுமே, டிவியில தமிழ் நியூஸ் வாசிக்கிற பொண்ணு மாதிரி பேசுறியா?
2: அதுக்கு இதுக்கு பயமாவே நெஞ்சு குழு குழு எதையா வச்சுக்கிட்டு சதவப்படாத போவோம் பொழப்பா.
0: சரி சரி, தினமும் இங்கே வாயா, நானே போட்டு விடுறேன்.
1: ஆயிரம்.

0: குழந்தைய கொடுத்துட்டு போங்க.
1: எதுக்கு?
2: அந்த போர்டில் என்ன எதுக்கு படிச்சு பாருங்க.
3: உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம்.
2: உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல விழுந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம்.
0: ஐடியா
4: ஒரு வேலை கிடைக்காத
5: சிறை நிரப்புற போராட்டம் மாதிரி உண்டியல் நிரப்புற போராட்டமா? வேற இடமே கிடைக்கலையா? போற வழிய
4: என்ன சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதி இருக்கு பாருங்க. இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம்.
0: தள்ளுங்க அப்படி. ஏண்டா நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம்னு சொல்றிய?
6: இது உண்டியல்
4: தான். நீ டெம்பரரி தக்கார், உனக்கு டெம்பிள் லா தெரியாது. தள்ளிக்கோ சார். நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே?
0: ஆமா.
4: ராம்கி திவ்யா உண்ணி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
0: குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம், கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னேன்.
4: மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன், என்னையா சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தைதான்.
5: முத்து மாதிரி இருக்கிற இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு இடம் கிடையாது.
0: இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்க கேட்டு போறான். நீ விழுந்தேன்னு சேர்த்துக்கிட்டா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல்ல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன்.
4: நிறுத்துங்க நிறுத்துங்க, சவுண்ட கேட்டில. இப்ப என்ன சொல்றேன்?
0: தலைக்கு மேல குவாட்டர் போயிடுச்சு, இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது.
4: நான் தான் ஆத்தா.
0: கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐஸே விக்கிறானா?

வஞ்சகம் உணவுன்சு வம்புத்தனம் ஏழவுன்சு வரட்டு கௌரவமும் அரட்டைகளும் பத்தவுன்சு எஞ்சியுள்ள தங்கமும் வைரமும் புஷ்பமும் கழுப்பும் குலுப்பும் மயக்கும் இனிப்பும் கசப்பும் எண்ணாயிரம உன்சு கலந்ததொரு பெண்ணடா அதை நம்பி கெட்டவர்கள் பல பேர்களடா அந்த ஸ்டோரி ரொம்ப நீட்டமடா அதை ஆறா

0: டாக்டர், என் அப்பாவை காப்பாத்த முடியாதா?
1: அடிபட்ட காயம் உடம்பு பூரா இருந்தாலும் பாதிப்பு என்னமோ இதயத்துலதான். அதனாலதான் அவரை காப்பாத்த முடியாத கண்டிஷன். சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க.
0: அவங்க எல்லாம் ராஜஸ்தான்ல இருக்காங்க.
1: ஒட்டகத்தை பிடிச்சாத உடனடியா வர சொல்லுங்க. கொஞ்சம் வரியாமா
0: டாக்டர்?
1: நான் ஒன்னும் இன்டர்நெட் டாக்டர் இல்ல, தைரியமாவா. ஒரு முக்கியமான விஷயம், அவர் இருக்க போறது இன்னும் அரைநாளோ ஒரு நாளோ, அதனால அவருக்கு அதிர்ச்சி தர எந்த விஷயத்தையும் அவர் கேட்கவோ பார்க்கவோ கூடாது. ஓகே, பாத்துக்கோ.
2: எனக்கு இங்க வந்த
3: பாடிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். டாடிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். அங்கிள் அங்கிள், நான் ஆட்டோ ஆர்மா வந்திருக்கேன், உங்களுக்காக எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, இதுக்கு ஹிந்தில என்ன?
4: துஷ்மன்.
3: துஷ்மன், இந்தாங்க துஷ்மன்.
4: துஷ்மன் போடா,
3: நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம், அதனால நீங்க போய் சேரு முன்னாடி. எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி
4: வச்சிருக்கேன் சேஜி.
3: அட பாவி சேஜி, அநியாயமா இப்படி செத்து போய் என் காதலுக்கு சமாதி கட்டிட்டு. ஐயா, எல்லாமே உன் பொண்ணு கொடுத்த ஐடியா தான் ஐயா. பாக்குறவங்க என்னமோ நானே உன்ன கொலை பண்ணதா தப்பா பேச மாட்டாங்களா? அநியாயமா ஒரு ஆட்டோ காரன ஆயில் கைதி ஆக்கிட்டு ஐயா, நீ நல்லா இருப்பியா?
2: டாக்டர், நான் இவரை கொல்லல,
4: நானும் சாகல. இதயத்துல எல்லாம் பாரெல்லாம் குறைஞ்ச போல, என்ன எல்லாம் என் பலி எல்லாம் குறைஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு.
1: இஸ் இட் பெடி பல்ஸ் பாத்தறலா?
3: டாக்டர், இது என்னோட கை.
1: ஓ சாரி,
4: நல்லா ஆயிடுச்சு
0: பிட்டாஜி.
1: ஓ காட், இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். நான் மார்ச்சரி கூட சொல்லி வச்சிட்டேன், ஆனா இவர் பொழைச்சிட்டாரு. ஒரு அலோபதி டாக்டரால செய்ய முடியாத ஒரு ஆட்டோ டிரைவர் செஞ்சிட்டாரு. அம்மா, இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இவர் நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். சேஜி, நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த தம்பிக்கு சொல்லுங்க. வரேன் வரேன். தப்பிச்சிட்டானே.
5: ஏ துஷ்மன், என்னடா இது ரவுடி கட்டு,
3: ஸ்டைல் கட்டு.
5: ஏன்றா,
3: இந்தாங்க
5: கை கொடு.
3: எதுக்கு?
5: ஹாத்தியா பேட்டி.
6: ஏ ஜீவன் கா பந்தன்.
3: ஏ தேங்க் யூ.
5: மாப்ள, என்ன ஆலோபதி டாக்டரலயே காப்பாத்த முடியலையே, நீ எனக்கு என்ன ட்ரீட்மென்ட் கொடுத்து காப்பாத்தனே?
3: பொம்மாங்குத்தோ பதி.
5: ஐயோ, பொம்மாங்குத்தோ. ஐயோ.

0: எஸ் கமன், வாடா. இது படியிலேயே நடந்து வந்தோமா, ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா?
1: பிளீஸ். தேங்க்யூ சார்.
0: இன்டர்காம்ல பாருங்க.
2: ஆமா.
0: ஜனனி எந்தன காணணும்?
2: சும்மா பாக்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார்.
0: ஜனனி எங்களுக்கு எந்த ரிலேஷன்?
1: ஜனனி எங்களுக்கு, எனக்கு
2: எனக்கு சிஸ்டர் சார்.
0: இங்கன ஒரு பிரதர் இருக்கிறதா ஜனனி என் அடுத்து பறஞ்சில்ல?
2: இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் என்கிட்ட பறையல.
0: மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறீங்க.
2: பின்ன என்ன சார், அண்ணன்னா அண்ணனா? காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். இருறா, அவங்கெல்லாம் நமக்கு என்ன உண்மையிலே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலையும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும்.
1: டேய் சும்மா இருறா. சார் இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க?
0: ஜனனி இப்ப ஜாப் ரிசைன் செய்து போயிடுதா?
3: போயிட்டு
1: எங்க போயிருக்காங்க தெரியுமா?
3: அது அறியில. ஜனனி மாதர் அவ தாமசிச்சிருந்தோ, அவருடைய அச்சனும் நோர்த்த் ഇന്ത്യയിലാണ് പറഞ്ഞു.
1: നോർത്ത് ഇന്ത്യ അഡ്രസ്?
3: അത് എനിക്ക് അറിയില്ല.
2: നിങ്ങളുടെ പേര് എന്നാ?
3: ഓമനക്കുട്ടി.
2: ഓമനെ, നൈസ് നെയിം. ഡേ ഡേ ഡേ, ഞാൻ ഫേസ് പാക്കല, പാത്തിട്ട് വന്നിടണ്ടാ. ഓമനെ ഓമനെ ഓമനെ.
3: ആരാണ്?
2: ഞാൻ പോരാണ്, മൂടി തിരക്കുള്ള മുതുമ വന്നിരിച്ചേ.

0: சுனாப்பானா, நாக்கு நம நம நம நம அரிக்கியதா, ஒரே ஒரு குவாட்டர் மணி செக்குச்சுனா எறும்பு கடி மூட்டைக்கடி கொசுக்கடி புண்டாதி கடியில போற எஸ்காப்பாய் நிம்மதியா தூங்காமே ஒரு மணி
1: செக்கிறீங்க.
2: கொடும நம்ம காதல பிரிச்சிருச்சு, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாணம், அதை பார்க்க நான் உசோட இருக்க
0: மாட்டேன்.
2: சாந்தி சூடா பண்ணுங்க, வரா
0: ஏண்டா குட்டி சேர்த்துக்கு நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க?
2: ஒண்ணு இல்லண்ண,
0: பின்னால என்னது?
2: ஒண்ணு இல்லண்ண,
0: என்னது?
2: ஒண்ணு இல்லண்ண,
0: என்னன்னு கேக்குறீங்களா? அப்படி இல்ல
2: வாங்க,
0: இறா இறா சார், இறா இறா சார், என்னடா அது?
2: பிராந்தின்ன,
0: பிராந்தியா? அரஞ்சனா? பிராந்தி குடி பின்னால வச்சுக்கிட்டு, டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி ஏறாது. என்ன எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? இவார் பாடுறா
2: அண்ணா, அதுல விஷம் கலந்துருக்கண்ண,
0: விஷம்
2: விஷம் கலந்துருக்கண்ண,
0: விஷம் இதுல.
2: ஆமாண்ணா,
0: ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். விஷத்திலே பிறந்து வளர்ந்து மீனாங்க, ஆறு மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தாள அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்துதான் இந்த உடம்பே வளர்த்துருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? இந்தப்பா பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க, முதல்ல அப்படி பிடிச்சு அப்படியே கிட்டக்க கொண்டாந்து வச்சு.
2: ஐயோ சொன்ன கேக்கு, வேணாண்ண அதுல விஷங்கள் வந்துருக்கண்ண.
0: இடையில பேசப்படாது, விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும், அப்பயே தெரியும் சொல்லிட்டேன். அம்பி சூனாப்பானா மாதிரி ஒரே தம்பளை உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்த பிறந்து வரணும். ஏண்டா லேச தொண்ட கரகரங்குத, சரக்கு பழசா?
2: விஷங்கள் அந்த சரக்கு குடிச்சா அப்படித்தானே இருக்கும்?
0: அம்மா எப்ப பார்த்தாலும் விஷம் நோசம் நோசம் இருக்க, விஷம் சொன்னா மட்டும் வேற உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருவாக்கா. அது மட்டும் நடக்காது, இந்த சூனா பாலம் இழுத்துட்டான்னு வச்சுக்க, ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்க வச்சுலாம் கட கட கட கட கட கட கட கட கட கட வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தா. ஏண்டா தொண்ட ரொம்ப கவுதடா,
2: விஷம் அப்படித்தானே இருக்கும், விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். பத்து வருஷம்ன உயிருக்கு உயிரா சாந்தியை காதலிச்சம்ன, அவன் அப்ப ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க மாட்டேன்ட்டா. அதுதான் ரெண்டு கூச்சி மருந்த பிராந்தியில இருந்து குடிக்கலாம் இருந்தேன், அதை வந்து அநியாயமா எடுத்துட்டீங்களேன்னு.
0: உண்மையில விஷமா?
2: ஆமாண்ண.
0: ஏதா முதலே சொல்ல வேண்டியதா?
2: எங்க என்ன சொல்ல விட்டீங்க? ஏக்கு நீங்க தம்பு நீங்க தூக்கி அடிச்சிட்டீங்க,
0: சட்டியாச்சு விட்டுக்கா நாயே.
2: அண்ணே இதெல்லாம் நல்லா இல்ல, என் வசத்தையே குடிச்சு என்னைய திட்டுறீங்க, இது நல்லா இல்லண்ண.
3: என்
0: காதலியா?
2: இவளுக்காக தான் விஷம் குடிக்கிறேன், அதை நீங்க
0: குடிச்சிட்டீங்க.
2: சாந்தி இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு, முதல்ல இவர் ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
0: ஏட்டா ஆசீர்வாதம் வாங்குற நேரம் போடாது, முதல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போடலாம் சார்.
2: ஊரே திரண்டு அடிக்க வந்துட்டு இருக்காங்க, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம்.
0: அடுத்த ஜென்மத்திலயா? ஏட்டா மறுபடியும் விஷத்தை ஊத்தி கொடுக்குறேக்கா, டே காப்பாத்தா தாங்கலாம் எரியுதுரா.
2: இப்போதைக்கு அந்த ஆண்டவன் தானே உங்களை காப்பாத்தணும்.
0: எங்க இங்க நின்னு ஓடி பிடிப்போம்.
4: வெள்ளாட்ட காணுமா?
0: வெள்ளிக்க
4: வேணுமா?
0: கிலோமீட்டர்
4: போனா
0: 60 கிலோமீட்டர்?

0: உங்களுக்கு போன்.
1: ஏ ப்ளீஸ் ஜி,
0: உங்க வைஃப் இருந்து வந்திருக்குதா, ரொம்ப அர்ஜென்டா.
1: எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. ஏ அப்படி என்ன அவசரம்?
2: நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க.
1: ஐம் சாரி, இப்ப என்னால வர முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆபரேஷன் முடிச்சிட்டு வரேன்.
2: இன்னும் பத்து நிமிஷத்துல நீங்க இங்க வரலன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது. சூசைட் பண்ணிக்குவேன்.
1: என்ன பேசுற நீ சிமி? ஹலோ,
0: என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர். இது ஒண்ணு எமர்ஜென்சி இல்லையே, நான் வேணா முடிச்சிடட்டுமா?
1: வேணா, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம்.
0: ஓகே டாக்டர், நீ தப்பிச்சிட்ட.

சரி சரி சரி கம பசனி சரி நீரி சொதனி நீ தர பப்பம் மமத சரி சரி மகசதா மகசதா மகசதா மகசதா சக சக பக பத பதசா.

0: அடச்சே, போங்க தம்பி, இறங்கி வாடா.
1: வாங்க, நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். வாங்கம்மா, வாங்க உள்ள போங்க.
2: அதனால வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, விசுவாசியா இருக்கணும். அதான் முக்கியம்.
0: அப்படியே செய்யறேன். ஆமா ஐயா, யாரு
2: கேட்டு இல்ல.

0: கேட்டில ஐயா யாருன்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டு இல்ல. டேய், நான் யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்லக்கூடாது. ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு.
1: டேய்,
0: யாரு
1: அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கூட மாட ஒத்தாசை பண்ற. விசேஷ தனிக்கு ஒரு நல்ல செட்ட போட்டா வேலைக்காரங்கிறதே மறந்துடுவியா?
0: அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசுல விடு.
2: வேலைக்காரன்
0: தெரிஞ்சா வேட்டி ஏண்டா தூக்குற? நான் என்ன இந்த ஊர் நாட்டாமஞ்சோனா? நீங்களா தப்பா புரிஞ்சுக்கலாம், நான் என்னடா பண்ணுவேன்? போங்கடா போய் வேலையை பாருக்கடா.

தம்பி குச்சதுங்க தாயிட்டா, போதுன்னு சொல்லி பார்த்தோம், உமா வேணான்னு தொட்டி பார்த்தோம், சும்மா கெத்தாவுன்னு ஊத்துனாரு.

டாஸ்மாக்ல ஒரு ஆஃப் ஒன்று ஆச்சு முச்ச, இன்னொரு கட்டிங் தாங்கும். ஆனா என் கையில டப்பு இல்ல, அப்போ ட்ரிப்ளிகே நட்டி இல்ல. பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணா

0: ராசிதா சர்புர்னு பைக்க எத்த டிராபிக் எஸ்ஐய தட்டி விட்ட
1: ஹாய் மச்சா ஹவ் ஆர் யூ ஃபர்ஸ்ட் 45 ஊத்தி குத்தா.

0: இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போன போட்டு சொல்லிட வேண்டியதான்.
1: இங்க வந்துட்டோம்.
0: ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்டா எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ?
2: இங்க இருந்தே போன் போடியா?
0: அப்படி சொல்ல வேண்டியதானா? இப்படி இப்படி தான். இது என் சுத்தாம இருக்கு, சுத்துறதுக்கு தானே இருக்கு. இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க.
1: 930 கோடி 33 லட்சத்து 36 ஆயிரத்து 930 கோடி
0: ஹலோ கருப்பியாவா, நான் தான் நொண்டி புலி
2: பேசுறேன். கத்துற வேணா, அங்க இருந்து கத்து, உடனே காது கேட்கும். போன்ல மெதுவா பேசிய
0: கோச்சுக்கலாம். கருப்பியா கேக்கலையா? கேக்கலாம். எல்லாம் கடைக்கார பயனாளதான். நான் தான்டா நொண்டி புலி பேசுறேன். எங்க இருக்கு? எங்க அம்மா எடுக்குதியா? அப்படி எங்க அம்மாட்ட கொஞ்சம் போன கூடா. அம்மா அம்மா, நான் தான் உன் பிள்ளை பேசுறேன். மெட்ராஸ் விட்டம்மா, பணமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படி ஆச்சு வேலை வேலை சம்பாதிச்சுட்டு வீடு வந்து சேரம்மா? நான் அம்மா இங்க சகனம் சரியில்ல, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறேன். அது எங்களுக்கு தெரியும். பில்
2: என்னன்னு சொல்லி 7 ரூபாய்
0: போட்டு வைக்கிறதுக்கு 8 ரூபாய்.
2: இதை கேட்டுட்டு போட்டேன், அதை கேட்காம
0: போட்டேன். போடுறதுக்கு தானே வச்சிருக்கு.
2: போடுறதுக்கு ஒண்ணு இருந்தா நீங்க பார்த்து போட்டு போயிடுவீங்களா? எங்களுக்கு நான் போட தெரியாத, இதுக்காக கையாலேயே
0: அதுக்குள்ள வரிசையா பஞ்சாயத்து
2: வந்தியா? இப்ப மாற்ற பாரு, பஸ் கண்டுபிடிச்சவன் பேரு என்ன?
0: பஸ் கண்டுபிடிச்சவன் பேரா
2: சொல்ல?
0: ஐயே, பேசாம ஊர்ல சினிமாக்கள்மா பாத்துட்டு வந்திருக்கலாம் போல இருக்க.
2: சினிமாவெல்லாம் பாப்பீங்களா?
0: பாக்க கூடாதா?
2: இப்ப பெருசா மாற்ற பாரு,
0: இது
2: சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு சொல்ல?
0: சொல்றியா சினிமாவை கண்டுபிடிச்சது ஏவிஎம் மெய்யா பிச்சது யாரு?
2: இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இதையும் சொல்ல
0: மாட்டேங்கிற. இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை
2: பார்த்த? நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன்.
0: அதை விட்டு இங்க வந்த?
2: நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் பூத்த ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்ட. நீ வந்த பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு?
0: ஐயோ,
2: உன்ன விடவே மாட்டேன்.
0: மறந்துருவாங்க நினைச்சா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேல போட்டு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் சொல்லியா? நீங்க
2: பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய்.
0: 500? ஓ, என்ன அநியாய பிள்ளையா இருக்கு. ரெண்டுக்கு சேர்த்து 15 ரூபாய் கேட்க?
2: இல்லன்னா சொல்லு.
0: ஐயா பெரிய பித்திராட்டமா உள்ள இருக்கு. இந்தயா இந்த
2: சம்பாதிக்கிற மோரகட்டைய பாரு. சிப்பட பட, இங்க வா.
0: இப்ப என்ன?
2: இது எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ இந்த டேபிளை கண்டுபிடிச்சது யாரு?
0: ஐயோ.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

நீயும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இனத்தை இனமே பகைப்பதெல்லாம் மனித

கண்டால் வண்ண மயில்கள் ஆடாது. வாழை போலே தோகை விரிய வளர்பிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால் சரித்திரம்

நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது, நீ கடவுளை பார்த்து

பழத்துக்குள்ளே வண்டிருக்கு, பாறைக்குள்ளே வேறிருக்கு, பழத்துக்குள்ளே வண்டிருக்கு.

0: பாத்தீங்களா, சைக்கிள் மதுவத்தலன் என்ன தெரிஞ்சதா? அங்க பாரு ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.
1: ஓரம் போயா? ஓரம் பாப்பா, ஓரம் போயா?

போறம்போ போறம்போ.

0: நடக்கணும் சார். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால என்னால டின்னருக்கு இருக்க முடியாது. என்ன வேலை மேனது?
1: அதுவும் புது வருஷத்துல.
0: என் மேன் ஏதாவது காதல் விவகாரமா?

என்னிடத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

கண்ணிழந்து கொண்டாடினே. மன்னனுக்கு மேலாகினே கண்ணன் தனியாளாகினே. இறக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா.

சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்ற

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா

போடு நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும் ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும். போடு நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும் எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு. நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, வெத்தல குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான் வீ

0: திருத்தணி முருகன், பழனி,
1: தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும், இந்த மாதிரி வேலை வெட்டியதுலாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க, வசூல் பண்றதுக்கு.
2: ஏய் நிறுத்துடா, ஹாஃப் அன் அவர் இருக்கு.
0: எதுக்கு
2: இந்த டிரஸ் வாடகை டைம் முடியாதுக்கு?
0: ஏய்யோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற, போயா.
2: ஹாஃப் அன் அவர்ல கொடுக்கலன்னா டபுள் ஆகும்.
0: எடுத்து விட்டேன் வச்சுக்க, மொட்டை மண்ட பொழந்துரும், போயா.
3: கல்யாணம் ஆகட்டும், வேண்டியா? சரி,
0: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சூறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏன் நிக்கணும்?
3: பாக்கத்தே வந்திருக்க முருகா.
0: உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல.
3: பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா.
0: அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சும் இருக்கேன். சரி, அருள் தர்றேன். முதல்ல உண்டியில காணிக்க போடு.
3: காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன்.
0: காட்டு காட்டு காட்டு.
3: பாட்டி, கொய்யா பழம் இருக்கா?
0: கொய்யாவா? நல்ல கனி, நல்ல கனி. நடக்கட்டும்
3: முருகா. ஆ காட்டு.
0: ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பம் அவள இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி.
4: இப்படி சாமி வச்சம் போட்டு ஊரை ஏமாத்திரியே, அதுக்குத்தான் அந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா.
0: கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க?
3: அவ வேலுவோட மேக்னிஷியா சினிமாக்கு போயிருக்கா.
0: இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர், ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏற்கனவே இதெல்லாம் நான் கேக்குறேன் இல்லையா?
4: தற்பெயிலோட தருதல, உலகத்துல எல்லாமே ரெண்டுதான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு?
5: சபா, இப்பவே கண்ண கட்டுது.

0: இதா சேர்மனா?
1: எஸ்.
0: ஓ மனசு என்னடா நினைச்சிட்டு
1: இருக்க? டா மீ.
0: ஆமாண்டா.
1: டபுள் டா.
0: ஆமாண்டா டால்டா.
1: கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஓகே.
0: உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு.
1: யூ மீன் வேஸ்ட்லேண்ட்? டூ மச். த்ரீ மச்.
0: செருப்பு பிஞ்சிடும்.
1: ஓ காட்.
0: அப்படிதான் நான்
1: பேசுவேன். டல் டல் டல் டாக் மீ. நோ நோ நோ பேட் பேட். நோ நோ நோ நோ என் அம்மா வளர்க்காத. மம்மி பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம், டாடி பாவம். நோ ஒன்லி புட். ஸ்டாப் ஸ்டாப். நெவர் நெவர். மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். யூ யூ பார் மிஸ்டேக். மீ தேவா நோ. யூ வெயிட். மீ கோ தேவா கம்.
2: நீ கொடுத்த கரிச்சி பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயி. சுருதி இஸ் வெரி ஹாப்பி.
3: கங்க்ராட்ஸ்.
2: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. சி வான் டெல் சம்திங். இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க.
4: ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. சம்திங் பர்சனல் டா ப்ளீஸ். அவன் அமிச்சிட்டேன். ஐ அம் தேவா.
0: யூ ராஸ்கல்.
2: அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம் பார்க்காம திட்டான். இந்த நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா. யச்சுஷ்மி.
4: எஸ்.
2: வாட் ஷீ இஸ் டெல்லிங்.
4: அவ லவ் சொன்னா.
2: வை பிளாட். சேம் பிளாட்.

0: என்ன வாப்புல, கௌசல்யாவை தனியா மீட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இப்போ மொத்த ஃபேமிலியும் பார்த்தோன்னு எஸ்கேப் ஆகி ஓடுறேன்.
1: இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலை அதான் வெளியே.
0: இப்படி எல்லாம் கூப்பிட்டா
2: வரமாட்டேன். சாவித்தன் போறான். யாரா இவன்?
0: ஐ அம் பத்மநாபன். பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன் எல்லாருக்கும் தெரியும்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல கண்டக்டரா வேலை செய்றீங்களா சார்?
0: நோ நோ, நான் பாயிண்ட் பாயிண்டா பேசுவேன். அதான் செல்லம்மா என்ன பிபின்னு கூப்பிடுவா.
2: செல்லம்மாயா சார்? உங்க ஆபீஸ்ல பெருகிறவங்களா?
0: கலாய்ச்சிட்டாராமா.
2: அம்புஜம் பத்மநாபன்
0: சுத்தி வளைச்சு பேச தெரியாது.
2: அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க.
0: நெக்கு சிரிப்பே வரல.
2: பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும்.
0: கமிங் டு தி பாயிண்ட், மாப்ள உங்க ஆத்துல இருக்கிறவெல்லாம் பொண்ணு பாக்க, எங்க ஆத்துக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு வர சாப்பிட்டு முடிக்கிறோம். நிச்சயதார்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். லஞ்சுக்கு நாங்களா உங்க ஆத்துக்கு வரோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். கல்யாணம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் கிளம்பி டின்னருக்கு போறோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். சாத்தி முகூர்த்த எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அப்ப நான் கிளம்புறேன். என்ன
2: சாப்பிட்டதெல்லாம் தொண்டிலே நிக்குதா? குச்சி வச்சு குத்தணுமா?
0: அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். லைட்டா சாப்பிட்டுருக்கோம். பில்ல மட்டும் நீங்க பே பண்ணுங்க. என்ன பாக்குறாள் மாப்ள, இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்க
3: தான். மறக்காதீங்க.
2: என்ன மச்சான், பாஞ்சாலி சேலை மாதிரி இருக்கு இருக்கு வந்துகிட்டே இருக்குது.
1: இப்ப என்னடா பண்றது?
4: வர ஆனி மாசம் 20ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள். 9 to 10 கல்யாணம் வச்சுக்கலாம். அன்னைக்கு நைட்டு 2 to 3 பிரம்ம முகூர்த்தம், அப்ப சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். எப்படி?
2: இருடி, சும்மா பூனை மாதிரி வந்து வந்து அவன் கணத்தை நக்கி வச்சுட்டு போயிடற.
4: என்ன பிரதர் மறந்துட்டீங்களா? வாட்ஸ்அப் இமேஜ், சூசைட் டிராமா, சுப்ரீம் கோர்ட்
2: நக்கிட்டு போ.

0: டாக்டர்யா, என் பிள்ளைய கொஞ்சம் காப்பாத்துங்கய்யா.
1: என்ன
0: எட்டனா காசு முழுங்கிட்டா?
1: எட்டனா தொண்டைக்குள்ளேயே போகாத, நீ உண்மையை சொல்லு, முழுங்கனியா?
0: ஆமாங்க முழுங்கிட்டேன்.
1: நீ கொஞ்சம் இங்கே இருக்கம்மா, நீ வாடா என் கூட, நமக்குன்னு வருது பாரு சில்லற கேஸ், போடா உள்ள.
0: ஒண்ணும் பண்ணிடாதீங்க டாக்டர்.
1: டேய் உண்மையை சொல்லு, எட்டனாவும் முழுங்கனியா? போய் சொன்ன வாய்க்குள்ளேயே ஊசி போட்டுருவேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன்.
1: சொல்றா.
0: எட்டனாக்கு நான் வேர்க்கல வாங்கி சாப்பிட்டேன், அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, அதனால தான் காசு முழுங்கிட்டேன்னு போய் சொல்லிட்டேன்.
1: சரி, வாந்தி இருக்கிற மாதிரி சவுண்டு கொடுறா. அத்தல நீ லிப்பு மட்டும் கொடு, நான் சவுண்ட் கொடுக்கறேன். ஓகே, ஒன் டூ த்ரீ. ஒரு வாட்டி இந்தாங்கம்மா எட்டனா, வீட்டு கூட்டு போங்க.
0: என்ன டாக்டர்?
1: என்ன
0: ரெண்டு நாள் தான் குடுக்கறீங்க?
1: ஆமா,
0: முழுங்கனது எட்டனா இல்ல?
1: எட்டனா தான்மா, பெருகுடல் வரைக்கும் தான் எட்டனா போகும், அங்கிருந்து சிறுகுடலுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அதுவே ரெண்டு நாள் நாமா மாறிக்கும். நானேங்கிறது மாறுறது தானே.

0: ஹலோ டே மணி, நான் தான்
1: வச்சு. எப்பரா இருக்க? உன் போன தாண்டா எதிர்பார்த்துருந்தேன். என் பையன் வந்து சென்றானா?
0: காலையில பார்த்தது. இருப்பா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயா பேசலாம்னு சொன்னேன். ஆளே கண்ணில் காணோம். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்.
1: அங்கே அவனுக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்கா? பக்கத்தில் ஏதாவது சினிமா தேட்டர் இருக்கா? செகண்ட் ஷோ சினிமா போயிருப்பாப்பா.
0: என்னடா இது பேட் ஹேபிட்டு? ஏண்டா நீ டே, உன் பையன் வந்துட்டான்.
1: டே டே பூபதி கூப்பிட்ற, நான் ரெண்டு வாரத்தை பேசிக்கிறேன்.
0: என்ன பேச போற? பார்த்த படம் பிடிச்சிருக்காள்லன்னு கேட்க போற, அவ்வளவுதானே? அதை நானே கேட்கறேன். போன வை.
2: ஐயா பால்
0: சார், இங்க வாங்க. ஐயா எங்க போயிட்டு வரீங்க?
3: இந்த பீச்ல, பீச் அங்க போய் காத்து வாங்கிட்டு வர்றேன்.
0: கிடைச்சதா?
3: பீச்ல ஒரு கூட்டம் அங்கிள், காத்தே வரல. சரி வீட்டுக்கு போறான் திரும்ப வந்தா வர வழியில மாயக்கா போட்டிருந்தாங்க, அதான் பாத்துட்டு வந்தா லேட் ஆயிடுச்சு.
0: யாராவது மாயக்கா?
3: சகிலா, சகிலா, சகிலா.
0: யாராவது?
2: அதான் பார்த்தவன பத்தி தெரியுமே, நீங்க பார்த்தது.
0: உங்க அப்பா போன்ல சீரியஸா பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்து ஃபாரின் கண்ட்ரி புலம்பிட்டு இருக்காரு. நீ பாட்டு அக்கறை இல்லாம பீச் சினிமா சுத்திட்டு வர. சரி, உனக்கு வேற என்னலாம் தெரியும்?
3: அவல் மியூசிக்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் அங்கிள்.
0: மியூசிக்கா? சரி, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்க தெரியும்?
3: பியானோ, தவில், தபில்.
0: ஓ, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கே நீ.
3: ஐயோ இல்ல அங்கிள், நீங்க கேக்குறதுன்னா சொல்லுங்க, நான் வேணா ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மணியை போட்டு அனுப்ப சொல்றேன். வேணா அங்கேயே இருக்கட்டும்.
0: என்ன படிச்சிருக்க?
3: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்.
0: சரி, இன்னும் ஒரு வாரத்துல வேலை வாங்கி தரேன். அது வரைக்கும் பீச் சினிமான்னு சுத்தாம ஒழுங்காயிரு. டே பொம்மு,
2: ஐயா
0: நாளை காலை அவனை கொண்டு போய் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க
2: வைக்கட்டும்யா.
3: அங்கிள், அவுட் ஹவுஸ் சௌரியமா இருக்கும்ல?
0: சௌகரியம் இல்லைனாலும் நீ அங்கதான் தங்குற. போ.
2: பாத்தீங்களா என் மூமெண்ட்?
0: டேய் அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாவே இரு.
2: சொல்லிட்டீங்கல, இனி ஏன் மூமெண்ட பாருங்க. ஏய் அப்படி அழக பார்க்க முடியாது? இது தேட்டர் டிக்கெட் கொடுக்குறாங்க.
0: நினைச்ச
2: கந்தலாய் போகும் கந்தல்.
3: சரிங்கண்ணா,
2: அந்த பயம் இருக்கட்டும். நீ யார்த்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர் பண்ணிக்கிட்டு இருக்க.
3: இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மலையை தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு, அவருங்களா?
2: ஏன் இதுக்கு முன்னால ஆஞ்சநேயரை நீ வேற எங்கேயுமே பார்த்தது இல்லையா?
3: இல்லைங்கண்ணா.
2: இனி ஏன் ரூபத்துல பாப்ப? அடிக்கடி பாப்ப. ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயாதான் ராமர், அம்மா சீதா, நான் தான் ஆஞ்சநேயர்.
3: ஓ,
2: அதனாலதான் அந்த வீட்டுக்கு பேரு அயோத்தின்னு வச்சிருக்காங்க.
3: அப்ப அவுட் ஹவுஸ் பேரு சிலனானே?
2: இந்த பாரு, இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகதாசி, குத்தலு, குசும்பலு, இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. தெரியுது இல்ல?
3: சரிங்கண்ணா. சரிங்கண்ணோ.
2: அதான் முதல்ல சரிங்க, அப்புறம் போக விட்டு சரிங்களா?
3: இல்லண்ண.
2: இந்த பார், வண்டி மேலதானே மீச வரைஞ்சிருக்கா, எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சு இந்த வித்தையெல்லாம் காட்டாத. இன்னொன்னு, பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கிடக்கு, எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்ட. என்ன சொல்லற?
3: தகுடு தகுடு.
2: கொஞ்சம் ஓவராத்தான் போய்கிட்டு இருக்க. நீ ஒரு நிமிஷம் இங்கே வா, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மாட்டேன். ஆமா, இந்த பீடி, சிகரெட்டு, தண்ணி, இன்னி, அது இதுன்னு ஏதாச்சும் பழக்க வழக்கு இருக்கா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒன்னு இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா
4: எப்படி புரிய?
2: எப்ப ஆச்சுனா இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்கக்கூடாது. எங்கனக்குள்ளையாச்சும் ஒரு பீடி சிகரெட்டு துண்ட பார்த்து அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது.
3: சரிண்ணா.
2: தெரியுதுல்ல?
3: அண்ணா இங்கிட்டு.
2: என்ன போக விட்டு புற மண்டையில் அடிக்கிற?
3: நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேங்கண்ணா.
2: வேணாம், எனக்கு பூட்டிக்க தெரியும்.
3: என்னங்கண்ணா அது அநியாயமா இருக்கு? பெரிய டாஜ்மஹால் கட்டி கொடுத்துருக்கானுங்க, அதை போடாத, இதை போடாத, ஃபேனை போடாதுன்னு ரூல்ஸ் போடுறானுங்க. ஐ எம் எ ஃப்ரீ பேர்ட், என்ன கூண்டுக்குள்ள வைக்க முடியாது. நான் ஆடுவேன், பாடுவேன், குடிப்பேன், குட்டி கரணம் போடுவேன். ஏன் மம்மி, நான் என்ன வேணா செய்வேன் மம்மி? என் மணி என்ன கேள்வி கேட்கறதுல இவன் யாரு? டூபிட் ஃபெலோ.

0: அப்பா என் வீட்டு பக்கம் வந்திருக்காரா இல்ல எங்க அப்பா உன் வீட்டு பக்கம் வந்திருக்காரா
1: இல்ல
0: பின்ன என்ன முறையில என்ன பார்த்து தம்பிக்கிற
1: ஒரு பாசத்துல
0: பாசம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் என்ன விஷயம்
1: காலையில இருந்து அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காத்து போயிருச்சு அரை குடந்தே நிறைஞ்சிருக்கு நீங்க கொஞ்சம் அடிச்சு குடத்த நிறைச்சு குடுங்க
0: வேண்டாமா எனக்கு தண்ணினால கொஞ்சம் அலர்ஜி வேற ஆள பாரு
1: தம்பி
0: மறுபடியும் தம்பி தம்பின்னு பாசத்துல நெஞ்ச நக்கிறியே சரி சரி ஓகே இந்த ஒரு குடம் தானே நிறுத்தப்படும் இப்படிக்கு கார்பரேஷன் ஆஹா நம்ம கார்பரேஷன் சூப்பரா வேலை செய்தே அடிபம்பிலேயே அவசர தகவல் அனுப்புறாங்களே ஓகே பத்து நிமிஷம் தானே அதுக்குள்ள அடிச்சிடுற
2: சிவகாமியா
0: சிவகாமி கம்ப்யூட்டர் சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சே
1: ஏயா ரெண்டு குடம் தண்ணி அடிச்சு குடு கையெல்லாம் வலிக்குதுன்னு மாட்டம் விட்டு போயிட்ட முன்ன பின்ன தெரியாத இந்த தம்பி ஏற்கனவே ஒரு குடத்தை அடிச்சு குடுத்துட்டு இந்த குண்டாவ வேற ரொப்பிக்கிட்டு இருக்கு இந்த புள்ள ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா
2: ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இவா என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்டதே இல்ல பாத்ரூமடா பாத்ரூமடா நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா
0: ஏ என்ன அடிக்கிறீங்க மாமா
2: என்னது மாமாவா
0: அவங்க அக்கா அண்ணா நீங்க எனக்கு மாமா தானே மாமா
2: ஏண்டா என்ன கேவலப்படுத்துறதும் இல்லாம முறவச்சு வர கூப்பிடுறியா இன்னைக்கு நான் உன்னை பிறக்கிறத இவ பாக்கணும்
0: நமக்கு தண்ணியில கண்ட மாதிரி இந்த ஆளுக்கு நெருப்புல கண்டம் போல இருக்கு கருகிட்டானே
1: என் சிங்கத்தை தீயில தள்ளி மூஞ்சிய புசுக்கிட்டானே
0: அடி பாவி இப்பதான் ஆம்பளையான்னு கேட்ட தீயில விழுந்த உடனே சிங்கம் ரேடி உன் சிங்கத்தை நான் தீயில தள்ளல சிஸ்டர் அதுவா போய் தீயில விழுந்து புரண்டு கருகி பூன மாதிரி ஆயிடுச்சு
2: இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா
0: சிவகாமி.

0: இங்கே இருக்கீங்க, ஒண்ணு யாருமே தெரியாது, என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற. யார் ராணி?
1: என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுனே? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். பையன் கொஞ்சம்
0: வச்சீங்கண்ணே, என்ன பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற, நான் சும்மாவே இருப்பேன் உங்களுக்கு தெரியாதா?
1: நீங்க சும்மாவே இருங்கண்ணே, இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பைய எடுத்துட்டு போயிருவேன், அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன்.
0: அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன், பரவாயில்லையா?
1: அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும்.
0: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இவன் யாரா?
2: நான் தானே பெருமாள்.
0: என்னடா
2: அண்ணன் எல்லாரும் சொன்னாரு, இந்த பணத்தை வச்சுட்டு பைய எடுத்துக்க சொன்னாரு.
0: ஓ, அந்த பெருமாள் நீ
2: தானா?
0: என்ன செக் பண்ணிக்க,
2: உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா?
0: அட, அறிவு கிட்ட வழுக்க பயல, அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதான், ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும்.
2: சரி
0: பாரு, கரெக்டா இருக்கா?
2: கரெக்டா இருக்குண்ணே.
3: என்ன
2: போட்டலாம்? கஞ்சா போட்டு சும்மா இருக்க போறீங்க, ஒரு தடவை வந்தா எல்லாம் பழகி பண்ண வாங்க.

0: தோம்பேறி ஏண்டா பகல்லே தூங்குற?
1: ராத்திரி பூரா வேலைண்ண.
0: ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சு நின்னுட்டு இருந்த.
1: ஞான தடவை வச்சு தெரியுமா?
0: வாஜியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்துல புள்ள உட்காந்து நிமிந்தெல்லாம் வாசிச்சாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன்.
1: நீங்க கடைக்கு போலாமா?
0: ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்கார தரமாட்டானா?
1: தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவ, நான் இருக்கும்போது நீங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன்.
0: நீயா? போதும்ப்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன்.
1: ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்ன வந்தானே, நீங்க திருத்தப்படாதா?
0: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா?
1: என்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா?
0: சரி, இந்தா
1: என்ன வேணும்?
0: ஒரு வெத்தலை வாக்கு வாங்கிட்டா.
1: என்ன குரு கொடுங்க.

0: என்ன
1: வெளியே உட்காந்துருக்கீங்க? இந்த வெத்தர வாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன். நாதசா அவனையும் அனுப்பிச்சுங்க. அவன் ஒரு மாதிரியானாச்சே. அவன் இப்ப அப்படி இல்லப்பா, அவன் திரும்பிட்டேன்னு அவனே சொன்னான்.
2: என்னடாது, ஒரு வெத்தல ஒரு பாக்கு?
0: நீங்க தானே ஒரு வெத்தல ஒரு பாக்கு சொன்னீங்க.
1: ஆமா, நான் தான் வாங்கிட்டு சொன்னேன்.
0: அது என்ன டப்பாவில சுண்ணாம்பு?
1: இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவில சுண்ணாம்பு.
0: ஆள் சரி விவரமான பையன். நான் சொல்ல உக்கர்
1: விவரம்
0: அது என்ன வாயில? வாயிலையா? ஒண்ணு இல்லையே, நல்லா வாய்த்தர.

பாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும்.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டாக் மியூசிக்

0: என்னப்பா என்னாச்சு?
1: மாத்தா வேற சொல்லி ஊரையே பத்திட்டு இருந்தா.
2: யாராவது கிட்டத்துல வந்தீங்க, நடக்கிறதே வேறடா, என்ன ஓட விடுங்கடா, கிட்டத்துல வராதீங்கடா, ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படா.

0: ஆறு மாசமா மழை இல்ல, சகார பாலைவனமா இருந்த இடத்த சக்குன்னு ஒரு ஊத்து குத்துற, தண்ணி வந்துருச்சே ஆத்தா.
1: ஆத்தா உன் மகிமையே மகிமை ஆத்தா, ஊத்து இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா?
2: ஆத்தா படையப்பா, படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே.
3: என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாங்களே, என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டான், கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவோம்.

0: நான் இல்லை.
1: என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க? நீ பப்ளிக்க டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுத்து குட்டுறதுக்காக நான் உன்ன உள்ள வச்சிருக்கேன்.
2: சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சிருக்கீங்க, ஆனா மரியாதை என்கிட்ட புடிங்க, காசு கொடுத்துருங்க.
1: அத செலவு பண்ணிட்டேன்
3: ஏட்டையா, பிச்சைக்கார கிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க.
1: இருந்தா தர மாட்டானயா, உண்மையிலே செலவு பண்ணிட்டேயா, தூண்டி விடாத. சரிடா, உங்க அம்மா அப்பா எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க?
2: அவங்க எப்படி போன உனக்குறியா? மரியாதை என்கிட்ட புடிங்க, காசு கொடுத்துறியா?
1: ஒரு திருட்டு நடக்காம நாங்க
4: பாத்துக்கிறோம். ரயில்வே டிராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டை தனியா கிடக்குதான், போய் காவலுக்கு இருக்கு போங்க.
2: இன்ஸ்பெக்டர் ஐயா.
4: என்னடா
2: இந்த ஏட்டையா, என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க.
4: போயும் போயும் ஒரு பிச்சைக்காரன்ட்ட வசூல் பண்ணி தின்னு இருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா
1: ஐயா. நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே.
4: ஆமா,
1: நல்லா இருந்துச்சா?
4: சூப்பரா இருந்துச்சு.
1: அது அவன் பிச்சை எடுத்த காசுதான்.
4: போலீஸ்காரன்
2: மேலயே போலீஸ் ஸ்டேஷன்
4: வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு விடுவேன் பிச்சு.
2: இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் எங்கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.
4: போது, டூட்டிக்கு போங்கயா.

பார்க்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி

0: சோயா, நினைத்து செயல்படு என் சோயா, உடனே செயல்படு என் சோயா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் சோழா, நினைத்து செயல்படு என் சோழா, உடனே செயல்படு என் சோழா.
1: குடிச்சு உடம்ப கத்துக்கிட்டு வீணா பொழுது போக்குறீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடா இல்ல நாடு, நாடு எங்களுக்கு என்ன செய்தி?
0: நாடு என்ன செய்யுது?

அவள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது, கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது.

நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைக்கிடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே

0: என்னண்ணா செல்ல முத்தண்ணா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா.
0: நீ ஏன் முறுக்குற?
1: முறுக்காதப்பா.
0: முருங்க என்ன விலை?
1: 3 ரூபா.
0: சரி, தங்க என்ன விலை?
1: தங்கம்மா.
0: அதான் உன் கடையில கேரட் தங்க விலையில விக்குது.
1: அது 8 ரூபா.
0: 8 ரூபா. தங்கத்துக்கு தங்கச்சி?
1: அது யாரு?
0: தக்காளி.
1: தக்காளியா? 7 ரூபா.
0: தங்கச்சிக்கு சக்காளத்தி?
1: சக்காளத்தியா?
0: பீட்ரூட்டியா?
1: பீட்ரூட்டா? அது வந்து 12 ரூபா. ஆமா, அது என்ன சக்காளத்தி?
0: இப்போ தக்காளியும் பீட்ரூட்டையும் ஒரே நேரத்துல சாம்பார்ல போட முடியுமா?
1: முடியாதுல்ல.
0: அப்ப தங்கச்சிக்கு சக்காளத்தி இவதானே?
1: அதான்
0: மேட்ரு. சரி, மாமியார் என்ன விலை?
1: மாமியாரா?
0: வெங்காயம் அழு வச்சிருந்த
1: மாமியார் தான். 8 ரூபா.
0: 8 ரூபா. நாத்தனாரு?
1: நாத்தனாரா?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகாயா? 12 ரூபா.
0: சரி, இப்ப நீ என்ன பண்ற? மாமியார் விலைக்கு தங்கச்சியும், தங்கச்சி விலைக்கு சக்காளத்தியும், கொஞ்சம் நாத்தனார் கூட தங்க வேண்டாம்.
1: ஐயோ, என்ன விலை சொன்னது எனக்கு குழப்பமா போயிடுச்சு.
0: சரி, நானே சொல்றேன். 1/2 கிலோ தங்கச்சி போடு.
1: தங்கச்சியா? குடுக்கறேன், போடு.
0: 1/2 கிலோ சக்காளத்தி போடு.
1: சக்காளத்தி?
0: 1/2 கிலோ நாத்தனாரு, தங்க வேண்டாம்.
1: நாத்தனாரா?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகா. பச்சை மிளகாடி.
0: ஓகே, ரைட்டு. இந்த சரி, ஒரு அக்கா எடுத்துக்கிறேன்.
1: அக்காவா?
0: வாழக்கா.
1: வாழக்கா? அக்கா? ஓ அக்கா.
0: எப்பா, கொஞ்சம் பேரம் பேத்தி கூட.
1: பேரம் பேத்திகளா?
0: கொத்தமல்லி, கருவேப்பிலை.

0: ஏய், இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
0: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு?
0: தமிழ் வித்துவன். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து
2: வெட்டிடுவாரு. எங்க இத படி?
0: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: உங்க அப்பா அந்த அறுவாள் என்ன வச்சிருக்காரா?
0: ஆமா,
2: எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: என்னடா இது?
0: புய்.
2: எது? புய்யா? புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: ஏய், புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: புஷ்பம்
0: புய்ப்பம்.
2: நீ தனித்தனிய சொல்லு. பூ. பூ. இது உய்யா? பூ. ஐயோ, இங்க வாயா.
3: என்ன
2: கரியா? இது என்னன்னு படி.
3: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
2: என்ன சொன்னாரு பாத்தியா?
0: பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம்
0: அதுதான். பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, புஷ்
0: புய்
2: புஷ்
0: புய்
2: புஷ்
0: புய்
2: புஷ்
0: புய்
2: புஷ்
0: புய்
2: புஷ்
0: புய்
2: புய் புய்.

0: பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற
1: சாரி
0: என்ன சாரி பாவட அன்றாருக்கு இப்ப யாரு மேல மோதிருக்கு தெரியுமா
1: யார் மேல
0: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு
1: இடிச்சோன கிருன்னு சுத்தன இல்ல அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன
0: எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் எனக்கு
1: லீவ போடு போடு லீவ்
0: தேசத்துல லீவ் போட முடியாதுயா சரியான ஆம்பளை ஏறாத ஏரியா கோயா
1: ஏதோ ஏரியா
0: ஏரியாக்கு வாயா நீ ஏரியா
1: ஹலோ ஏரியா சொல்லு
0: ஏரியா வெளியம்மா வாடா நீ வாடா நீ வாடா
1: ஓ ஏரியா எங்க இருக்கு சொல்லு போடா
0: நீ ஏன் கண்டு போடா என்ன சொல்லி விடு
1: டேய்
0: உன்னை கண்ட கண்ட பாக்கல பேர் பாத்துக்கறேன்
1: டேய் பேர் சொல்லிட்டு போடா பே செல்வம் யார் கிட்ட கத்திட்டு இருக்க அதுவா அது ஒரு டம்மி பீஸ் பா
2: சரி வா போலாம்
1: ஆ போலாம்
2: செல்வம் தனியா எனக்கு போர் அடிக்க போகுது நீ வேணா கூட வாயா
0: நல்ல கலை புரிச்சுக்கமா
1: எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது நீ போயிட்டு
0: வாடி பாவி சுருக்கி தள்ளி விட்டு போறாளே ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு
3: ஏர் ஸ்பீக்கிங்
1: இதுதான் அவன் ஏரியா
3: ஆமா
1: அதான் வந்துட்டேன்ல பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற
3: மணி என்ன
1: நீயே சொல்லு
3: இவனும் ஈக்குவலா மைண்ட் பண்றானே
0: மதியம் மூணு
1: அதுக்கு
0: 2:59 கண்டதுனா என் ஆளு உன்னை பொழந்திருப்பாங்க ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்ச
1: ஏன் நீ வேணாடி
0: மத்தியானம் மூணுங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம் இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடா
1: வந்தா
0: அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன் ரொம்ப உக்கிரமா
1: இருப்பேன்
0: சொல்லிட்டு
2: யாரது
1: அத பத்தி அப்புறம் சொல்றேன் ஓவர முடியுதா
2: இங்கதான் ஐயோ இருக்குது இரு
1: விசாரிச்சு கேளு
0: யோ யாரு அப்படி தெருவு மாத்தி நிக்கிறது
1: என்னுடைய
0: முரட்டத்தனத்தையும் போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிஞ்சு பூரா வன்முறையில இறங்க கூடாது என்பதற்காக
1: தூய தமிழ்
3: ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே நான் என்ன பண்ணுவேன்
1: ஒண்ணு செய்வோமா
0: என்ன
1: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்
0: நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு என்ன இருக்கிறாங்க இதை என்ன வீட்டு பக்கம் கண்டாயிரம்
1: சரி வீட்டு அட்ரஸ் சொல்லு
0: வீட்டுல
1: அட்ரஸ் சொல்லு அட்ரஸ்
0: ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு
1: இதான உன் வீடு வந்தாச்சு வேற எங்க வரணும் வேற எங்கடா
0: வரணும்
4: என்ன
0: அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க நீமா பிடிக்கலங்கிற என்ன
1: ஆமா இந்த வீட்டை வாடகை பார்க்க வந்த
0: வீடு பார்க்க வந்தவனியோ இதை ஏன் முதல்ல சொல்லல ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன் அலை வச்சு வடிக்க பாக்குற
1: சும்மா ஒரு டைம்
0: பாஸ்
1: மாமையா நான் போற இடத்துக்குல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த நானும் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடையே டிராவல் பண்ண இந்த வீடு
0: எங்க இந்த பொம்பளை இந்த மாயாய் ஏ மாமி
4: நான்
0: தான்
4: வாடகை கொடுத்துட்டு வக்கல்ல.

0: இன்னைக்கு உங்க டிரஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? எனக்கு ஒரு நாலஞ்சு போட்டோ வாங்கிட்டு வந்துடுங்க.
1: அவனை எல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிக்கையில எவ்வளவு வரும் அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது.
0: அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ?
1: ஐயோ, காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டைய உடைச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? இந்தாங்க இந்தாங்க, இதோ புறப்படுங்க. என்னங்க கொஞ்சிருங்க.
1: அச்சோ, எங்க ஓடுறா? அட பைரவா, இவனவனாலா என்ன காப்பாத்துற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா.
0: எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க.
1: என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்?
0: சாச்சா, என்னங்க இது, நல்ல காரியத்து போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: நானா பேசுறேன், அது தானா வருது.
0: ஆமா, இவங்க ஏன் சார் அனுப்பல?
1: யாரு காரணத்துல?
0: அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே.
1: ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம், என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துருவோம், வா சொல்றேன்.
0: ஐயா, இதுக்காக விழா போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க.
1: டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும் இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன்.
0: சரி சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது.
1: புறப்படுறேன்.
0: என்ன இது, புறப்படுறேன் நின்னுட்டே இருக்கீங்க, புறப்படுங்க சீக்கிரமா.
1: வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வரட்டுமா,
0: புறப்படுங்க.

ஏடில்லாமல் ஒரு எழுத்தில்லாமல் விழி பாடல் ஆயிரம் பாட, ஒரு கிளை இல்லாமல் பசும் இலை இல்லாமல் வண்ண பூ மலர்ந்ததோ ஆட, இடையில் பாதி நடையில் பாதி கொஞ்ச இதழின் ஓரம் மதுவின் சாரம் மிஞ்ச.

வாழும் காலமெனும் நூறு ஆண்டுகளும் ஏழை காதலன் நெஞ்சம் ஒரு சீத கமலம் என சிரித்து நடக்கும் இவள் பாத கமலங்களில் தஞ்சம். உனது பாதை எனது பார்வை செல்ல உருகும் நேரம் விரகம் என்ன சொல்ல.

0: பஞ்சாயத்துனா வளவளனு பேசணும். இப்படி ஊர்த்த முஞ்சி ஊர்த்த பாத்துக்கிட்டா எப்படி? சீக்கிரமா சட்டுப்பட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க.
1: இற மைனர் குஞ்சுமணி வள்ளிய கெடுத்துட்டான், வழக்கமான தீர்ப்பு தானே. கெடுத்த இவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லன்னா பஞ்சாயத்துக்கு 2000 ரூபாய் அபராதம் கட்டணும். என்ன சொல்றீங்க?
2: ஆமாங்க,
1: சரிதானே?
2: சரிதாங்க.
1: அமிர்தே,
3: என்னங்க இது அநியாயம்? கெடுத்த ஒருத்தி கட்டி வைப்பீங்களா? அப்ப ஒருத்தி கல்யாணம் பண்ணணும்னா அவளை கெடுத்துட்டா போதுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க. தயவு செய்து கேக்குறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க.
4: அட பாவிகளே, இப்படி அநியாயம் பண்ணீங்க, இது கட்டி கேட்க ஒருத்தி வரமாட்டானா?
0: நாட்டாம தீர்ப்ப மாத்து.
4: என் பேர் சூப்பர் சுப்பு. இப்ப சீமையில வந்துட்டேன், உங்களை தூரம் கிளப்ப போறேன்.

0: ஹாய் பாட்டி.
1: ஏ பேரண்டி, நல்லா இருக்கியா?
0: யா, உன் மகன் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஹாய் டாடி.
2: டேய் மகனே, நீ நாளைக்கு தானே ஃபாரின்ல இருந்து வரதா சொன்னே?
0: ஆமா டாடி, நான் வந்த பிளைட்ல ஏதோ ஒரு சின்ன கோளாறாம், கவனிக்காம விட்டாங்க போல இருக்குது. பிளைட் அதுவாவே பக்கத்து வயல லேண்ட் ஆயிக்கிச்சு, அங்க இருந்து அப்படியே ஒரு லிப்ட் கேட்டு வந்தேன். ஆமா, என்ன இவ்வளவு கிரௌட கூடி கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க? இவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வாங்கி தர போறீங்களா?
2: தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கேன்.
0: தீர்ப்பா? எப்ப டாடி லா படிச்சு முடிச்சீங்க?
2: நான் எங்கடா லா படிச்சேன்?
0: அப்ப ஏதாவது சீனியர் லாயர்ட்ட ஜூனியராவது பிராக்டிஸ் பண்ணீங்களா?
2: நான் எங்கடா அதெல்லாம் பண்ண?
0: இல்லனா பெஞ்ச் கோர்ட்ல டவாலியாவது இருந்திருக்கீங்களா?
2: சும்மா இருங்க, பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பம் தான தீர்ப்பு சொல்லிட்டு வருது.
0: ஓ, என்ன நடக்குதுங்க? என்ன கேஸ்?
2: குஞ்சுமணி வள்ளியை கெடுத்துட்டான்.
0: ரேப் கேஸ். என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
2: வழக்கமான தீர்ப்பு தான்.
0: என்ன
2: கெடுத்து அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். அப்படி இல்லன்னா 2000 ரூபாய் பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டேன்.
0: சபாஷ். எப்படி வள்ளி, நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற?
1: இது என்னங்க தீர்ப்பு? இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல.
0: மைனர் குஞ்சுமணி, நீ என்ன சொல்ற இந்த ரேப்ப பத்தி?
3: மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே?
0: அப்ப நீங்க தான் இவள ரேப் பண்ணீங்க?
3: ஆமா.
0: பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க.
3: கட்டலன்னா 2000 அபராதம் கட்டினா போதும்னு சொல்லிட்டாங்கல்ல.
0: ஓஹோ, இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க?
3: இல்ல, போன பஞ்சாயத்துல முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு.
0: அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஆமா,
0: உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க?
3: மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது.
0: மைனர் குஞ்சு? பொதுமக்களே, மைனர் குஞ்சு மாத்திரம் இல்ல, வேற யாருமே இந்த கிராமத்துல ரேப் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லட்டுமா?
2: என் தீர்ப்புல தலையிடாதரா?
0: மிஸ்டர் சோத்தப்பன்.
2: சாத்தப்பன்,
0: ஏதோ ஒண்ணு பொதுமக்களே சொல்லிருக்காங்க, என் தீர்ப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க.
3: பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்க, நம்ம கூட சேர்ந்துக்கிறியா?
0: நான் வில்லனாவே இருக்க விரும்புறேன்.
4: சாரி சார், சாரி சார், சாரி சார்.
0: மைனர் குஞ்சு, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி.
4: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
4: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
4: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு கும்பலைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? என் தீர்ப்பு
2: என்னடா பண்ண?
0: மைனர் குஞ்ச சுட்டுட்டேன்.
2: எங்கடா சுட்ட?
0: அதான் சொன்னனே,
2: இது தப்பு இல்லையா?
0: தண்டனைகள் கடுமையானாதான் தப்புகள் குறையும்.

0: எங்களை காப்பாத்துங்க.
1: என்னடா மாலையும் கழுத்துமா ஓடி வரீங்க, மண்டபம் கிடைக்கலையா?
0: இல்லனே, நான் வேற ஜாதி இவ வேற ஜாதி, நான் வேற மதம் இவ வேற மதம், எங்க காதலுக்கு இந்த ஊரே
1: எதிர்பார்க்கணே.
2: ஓடி போய் தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல,
1: பின்ன
2: நாலு பெரிய மனுஷங்க முன்னிலையில நடக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம்.
1: உங்களுக்கு தேவை பெரிய மனுஷங்க
2: தானே?
1: ஃபாலோ மீ. பாத்தீங்களா, கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், சட்டமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க
2: தானே?
1: அப்ப இவங்க தலைமையில இவங்க முன்னிலையில இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஓகேயா?
2: ஓகே.
1: கட்டா தாலிய அட்ராம எடுத்தே, ஏய் வாசினா நான் எடுத்தே. ஓகே, ஊட்டிக்கு போயிட்டு வா.
0: ரொம்ப நன்றிங்கண்ணா.
1: இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படி,
2: மிக அற்புதமான தீர்ப்புங்க.
1: இன்னும் சில பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அவனுடைய போட்டோக்களை உள்ள ஒட்டி வச்சிருக்கேன்.
3: அண்ணா அண்ணா, கையோட கையா எங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க.
1: இதா என் பொழப்பா, அதெல்லாம் முடியாது, போயா. இனிமே யாரு வந்தாலும்
2: என்ன
1: செய்ய போற? இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.

0: வணக்கம். வெள்ள வேசி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க.
1: ஏண்டா வெள்ள வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா?
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம்
1: வணக்கம் தங்கச்சி.
3: நமஸ்காரம்.
1: வணக்கமா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ண கட்டுது. இருக்கட்டுப்பா இருக்கட்டுப்பா
2: ஐயா. வணக்கங்க.
1: இருக்கட்டுப்பா ஐயாடி. ரொம்ப படிச்சுட்டு இருக்க போல் இருக்க. ஆஹா, இங்கேயே இந்த மரியாதை என்ன? நம்ம வேலைக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும்.
4: பஸ் வந்துருச்சு.
5: இது வந்துட்டேன்னா
4: சீக்கிரமா நான் போய் பஸ் நிறுத்துறேன். யோ, பாத்து போயா?
6: பஸ் பாத்து தான் போறேன்.
4: ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அரவா பஸ் மணிக்கு
6: நிறுத்தியா?
4: நீயா
6: மணிரா? ஒரே ஒரு நிமிஷம், தங்கச்சி வந்துருவா.
4: ஏற்கனவே 10 நிமிஷம் வண்டி லேட். இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா.
6: இருங்கண்ணே.
4: அட விசில குடுப்பா.
6: சும்மா இருங்கண்ணே. வாமா வாமா, பாத்து பாத்து மெதுவா ஓடிவா. வா வா வா வா மணிரா. இறங்குங்கண்ணே, சீக்கிரம் ஏறுமா. மணிரா கோச்சுக்கிறாருல. ஏமா, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டியா?
3: ஐயோ மறந்துட்டேன்னா.
6: ஒரு நிமிஷம், இதை எடுத்துட்டு வந்துடுறேன்.
4: விசில குடுத்துட்டு பாப்பா.
6: விசில குடுத்தா பஸ் எடுத்துருவீங்களே?
1: என்னாலையும் நம்ப முடியல. என்ன மரியாதரா? ஆ வேலே, குட் மார்னிங்.
6: அம்மா லஞ்சு. ஐயோ தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே.
1: வேலே, நான் சொல்றது ஒரு நிமிஷம் காப்பற காரப்பா. இங்கம்மா.
6: ஏமா குடை எடுத்துக்கிட்டியா?
1: என்னைய பாக்கவே இல்ல நீ. நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா? அதுதான்டா என்ன கொள்ளுது.
6: சரிடா பழனி, தங்கச்சி பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. அவன் என்னடா நடந்துச்சு?
1: நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு.
6: ஓ, அதான் இந்த சேரா.
1: தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சுட்டு போறியே, எப்படா அது?
6: மிதிச்சனா?
1: மிதிச்ச நாவா? பத்து தடவை பார்த்து போ பார்த்து போன்னு தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பாத்தியாடா? அது நாலாவது தடவை யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணனை அண்ணேனு கூப்பிடுறான். தங்கச்சி இல்ல, நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது.
6: சரி சரி, பிசினஸ் நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வரைய பாரு. அவளுக்கு 40 டீ பிளேட் ஆச்சு வித்தாகணும்.
1: அப்படி என்னையும் சேர்த்து வித்துரு
2: அண்ணே.
1: பாப்பா,
2: சட்டை எங்கனே வாங்கினீங்க? ஏப்பா டிசைன் சூப்பரா இருக்கு.
6: கழுவிட்டு வந்து

0: இன்றைய ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: தட்சணைய குத்துப்பட்டா சங்கீதத்தை கத்துத்தரேன், தட்சணைய குத்துப்பட்டா சங்கீதத்தை கத்துத்தரேன். சரிகம பதனிசா சனிதப்ப மகரிசா சரிகம பதனி

முடிச்சிடலாமா?

0: நகிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்துருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறதும் தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல.
1: எங்கடா கத்தியை வச்சுட்டு கணக்கு கேக்குற?
0: எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க.
1: 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டு.
0: ஐயோ சாமி, நீங்க அப்ப சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி ரெண்டு மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கல. நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுறாங்க சாமி.
2: ஐயோ 15 லட்சம் கொண்டாங்க. 39 24 16. ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்கேன்.
1: ஆளு காலு மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்து கூட சரிங்கடா.
0: எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற?
2: 5 லட்சம் அதிபதி. என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கு மேல வேணா 5 மட்டும் தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்துரு. ஏ பொம்மை எழுந்துரு.
1: டேய் என்ன,
2: ஸ்டாண்ட் அப் மேன்.
0: இப்படி கை கட்டி நிக்கணும் ஜெக்கம்மா.
3: நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கித்து புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு?
4: அவருக்கு லாட்டரி சீட் வந்துருக்குங்க.
3: லாட்டரி சீட்டா?
2: ஐ அம் 50 லக்ஸ் ஓனர்.
3: 50 லாசா?
4: அண்ணே தமிழ்ல சொல்லுங்க. அண்ணே
2: அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு.
4: 15 லட்சம்.
3: 15 லட்சமா இவனுக்கா?
2: ஷட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற? இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கரமாட்ட ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா.
5: அனவரி நிலவே நலம் தானா?

தோலுரிச்சு பானையில ஊற வச்சு வானலில் ராப்பகலா காட்சி இங்க வச்சிருக்கு, பார்த்தாலே தண்ணி வரும்.

0: என்ன
1: வடிவேலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
2: பெருமா,
0: என்ன பேசு?
2: ஆஹா, மறுபடியும் நம்ம ஊர்க்காரன வம்பா குட்டி வந்திருக்கானயா. இவனு ஒரு லாரிய குட்டி வந்திருந்தா
1: என்னப்பா தகைச்சு போய் நிக்கிற? நான் தான்பா பெருமாள்.
2: யாரா நீ?
1: என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்ச மேடா.
2: நான் படிக்கவே இல்ல, முட்டாள். வெளிய போ.
0: என்னப்பா டெய்லி காலைல தினத்தந்தி எல்லாம் படிக்கிற, வவுச்சர்ல கையெழுத்து போடுற, முட்டாள்ன்ற?
2: இந்த பாரு, வாய் மூடி சும்மா இருக்கியா? சரி, இப்படி எடுத்து குடிக்கிறா நீ? வேணாம்,
1: என்
0: கடைக்குள்ள இந்த சவுண்ட் எல்லாம் வேணாம். ஞாயிற்றுக்கிழமை லீவு, இவன் வெளியே வருவா, அங்க வச்சுக்கோ பஞ்சாயத்து.
2: ஞாயிற்றுக்கிழமை
0: வெளியில வாடி உன் குரவலை

0: can see.
1: மாப்பிள்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள். அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்.
2: அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிள்ளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட்டிலேஷன்
3: ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு.
4: கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள்ள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற.
5: முதல்ல
2: கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சி, எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல
3: மாப்பிள்ள. ஏ மாப்பிள்ள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா. ஒருத்தனுக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தனுக்கு போடாமலே கண்டுக்குது.
5: எனக்கு ஒரு இடம்
2: எப்பா என்ன ஆளை விடுங்க.

0: நம்ம ஊர்ல ஒரு தியேட்டருக்குள்ள இருட்டுல தெரியாம காலம் வச்சுக்க காலை தனியா வெட்டி விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ,
1: எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
0: அட்ரஸ்ங்களா? ஒசாமா பின் லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேராப், முல்லா உமர்.
1: அவருடைய மாமனார்.
0: ஏங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே தேடுறீங்க நீங்க?
1: அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு.
0: நிறைய முடி, நிறைய கடையா? என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
1: நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும் சொன்னார். அதனாலதான் அவர் தேடிட்டு.
0: எது, இவர் வந்து உங்க கடையில சேவிங் பண்ணாரா?
1: கட்டிங் அண்ட் ஷேவிங். யா,
0: காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்
2: சார்.
1: எஸ்,
0: இவர் எங்க இருக்காருன்னா, இப்படியே நேர போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பி அப்புறம் நொட்டாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார் கோயில ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள மூணாவது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு பாரு, போய் பாத்து பேசிக்கீங்க.
1: இவரு அதாவது ஒசாமா பின் லேடன் இங்க உட்காந்து பேப்பர் படிச்சிருக்காரு.
0: ஆமா,
1: டேய்
0: டேயா?
1: ஆமாண்டா. அமெரிக்காக்காரனே இவன ஆளக்கானு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயில் உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். இன்னா திமிர் இருக்கணும் உனக்கு.
0: எனக்கு
1: தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய
0: கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன பாக்கும் போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன்.
1: லூசு மாதிரி தெரிஞ்சா?
0: நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்?
1: அப்ப நீ தானே லூசு.
0: நான் எதுக்கு லூசு?
1: தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீன்னா அப்ப நீ தானே லூசு. சொல்லு, நீ தானே லூசு.
0: இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லங்கறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான்.
1: லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி
0: வைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான்?
1: சும்மா, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இதே வேலையாத்த அலையிறானோ?

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டிலி தடதட தடவென அதிர்கிற ரயில் அடி கடக்க

0: உட்கார்.
1: ஐயோ ஆமா,
0: நீங்க உட்கார்.
2: நான் இப்பதான் பாக்குறேன்.
0: எஸ் சிங்,
2: ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அததுக்கு ஒவ்வொரு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாமே.
0: அதுக்கு தாருமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டுறானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு அவர் நான் கூட்டி வந்துறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சது, ஆள் அள்ள கேஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம்.
1: ஏனும் மாப்பிளைங்க. வணக்கம்.
2: வணக்கம், உட்காருங்க.
1: ஐயோ வேண்டாங்க,
0: ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க.
1: நீங்க எப்படி திடீர்னு? நீங்க உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்கே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: என்ன சொல்றீங்க?
1: நான் வழக்கமாக கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில் குங்குமம் கலையான அந்த முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன்.
0: ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா.
3: பச்சை புடவையை பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன். ஓகே,
0: காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்? நாளை பின்ன சிகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
2: நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன்.
1: அஜயோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம்.
2: ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? என்னாச்சு?
3: ரூட்ட சொல்லாமல்தான் இப்படி. என்ன தாத்தா?
0: ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, பணத்தெல்லாம் ஏமா கிட்டீங்க. ஆனா ஆரம்பிச்சார் நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ
4: எனக்கு
0: இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா.
4: என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு,
0: மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா? அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க.
2: சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே?
0: எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா.
2: அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க.

0: நெக்ஸ்ட்
1: மார்னிங் சார்.
0: நான் உன்னை உட்கார் சொல்லியே.
1: சாரி சார்.
0: ஆமா, அஞ்சு தடவை இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சு, ஏன் வரல
1: சார்? சில பல சமுதாய சிக்கல்களால என்னால இந்த ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு சார், என்ன மன்னிச்சிருங்க சார்.
0: எங்க இருந்து வர
1: சார்? சென்ட்ரல் இருந்து வரேன்.
0: என்ன
1: பண்ணுவேன்
0: ஆபீஸ் தீபிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ?
1: அதான் ஒரு போனுக்கு ரெண்டு போன் இருக்கு சார், உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: ரெண்டு போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர்.
1: ஓ, அதனால என்ன சார்? இதோ உங்க செல்போன் இருக்குதே, இதுல ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: செல்லுக்கு பில் கட்டல, ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவ?
1: ஓ, அப்படியே ஆபீஸ்க்குள்ள போவேன் சார். அங்க தீனு சிவப்பு கலர் வாளியில எழுதி வச்சிருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்க கொட்டி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாளி உடஞ்சு போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவ?
1: அதான் பாத்ரூம் இருக்கே சார், அங்க நிறைய தண்ணி வருமே, அத பக்கெட் பக்கெட்டா கொண்டு வந்து இங்க ஊத்தி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாட்டர் டாக்ஸ் கட்டல, தண்ணி வராது, என்ன பண்ணுவ
1: சார்? லிப்ட், லிப்ட்ல வேகமா.
0: கரண்ட் பில் கட்டல, லிப்ட் ஒர்க் பண்ணாது. அப்படி என்ன பண்ணுவ
1: சார்? படி வழியா வேகமா கீழே இறங்கி போனா அங்க செக்யூரிட்டி இருப்பாரு, அவர் அலர்ட் பண்ணி ஃபயர் சர்வீஸ் வர வச்சு இங்க புடிச்சிருக்க தீ அணைச்சிருவேன் சார்.
0: அது முடியாது.
1: ஏன் சார்?
0: செக்யூரிட்டிக்கு காது கேட்காது, ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, மாலக்கண்ணு. இப்ப என்ன பண்ணுவ?
1: அப்படியா சார்? என் சர்டிபிகேட் சார், நான் எடுத்துக்கலாமா?
0: ஷூர்.
1: ஏயா என்ன சொன்ன? போன் அவுட் ஆஃப் ஆர்டர், செல்லுக்கு பில்லு கட்ட மாட்டேன், ஆபீஸ்ல வாளி உடஞ்சு போகும், மண்ணு கொட்டி போகும், பாத்ரூம்ல வாட்டர் டேக்ஸ் கட்டாதால தண்ணி வராது, இபிக்கு பில்லு கட்ட மாட்டேன், லிப்ட் வேலை செய்யாது, செக்யூரிட்டிக்கு பகல்ல காது கேட்காது, சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது. இதெல்லாம் ஒரு ஆபீஸ், இப்படிப்பட்ட ஆபீஸ் இருக்கிறதுக்கு தீ பிடிச்சு எரியறதே பெட்டர்.
2: என்ன சார் உள்ள எரியுது?
1: ஓ, வைத்தறிச்சலும். ஏன் வைத்தறிச்சலும்?

0: நிம்மதியா கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான். என்ன டார்ச்சர்
1: சார்? சைடிஷ் என்ன வேணும்?
0: சைடிஷ் ஊரா இருந்தா கொடுப்பா.
1: ஊரா இருக்கிறாங்க. நீ
2: என்னப்பா அது?
3: லெக் பீஸ் சார்.
2: அப்படின்னா
3: கோழி காலு?
2: அது தெரியுது, வலது காலா இடது காலா?
3: யாருக்கு சார் தெரியும் அது?
2: பாத்தீங்களா தம்பி, கோழி காலை கொண்டாந்து வைக்க தெரிஞ்சவனுக்கு வலது காலது இடது காலதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி சாப்பிடுறது?
0: ஐயோ, கோழிய அண்டாவில போட்டு அழைச்சிக்கு அது எந்த காலம் எவனுக்கே தெரியும்? குடுக்கிற காலத்துட்டு போயா?
2: உங்களுக்கு தெரியாது தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு.
0: என்ன காரணம்?
2: ஏ மச்சா, கந்து வெட்டி மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டின்னு உலகத்தில் உள்ள அத்தனை வெட்டிக்கு விட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டா. இந்த சொத்தலான ஆளா பக்கமும் செதறி போயிடக்கூடாதுன்னு என்னோட பிறந்த அக்கா தங்கச்சி நாலு பேரை வளைச்சு வளைச்சு கட்டி வச்ச. மறுமானம் கூடி வர்ற நேரத்துல எவனா ஒரு 4000 போய் மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு வந்து என் மச்சானுடைய வலது கால குறி வச்சு நொறுக்கி விட்டு ஓடி போயிட்டான்.
0: ஆஹா, வரக்கூடாது இடத்துக்கு வந்துட்டோமே.
2: ஓடிடுவானா?
0: சரியா, அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்?
2: என்ன தம்பி உச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய? என்னைக்கு மச்சானுடைய வலது கால நொறுக்கி விட்டு போனானோ, அன்னையில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழி காலை கடிச்சாலும் சரி, என் மச்சானுடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட கேட்டேன், இது வலது காலா இடது காலான்னு தெரியாமட்டு போயிட்டான். நீங்களாவது சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: சொல்றியா சொல்றியா ஐயா?
2: சொல்றீங்களா சொல்றீங்களா? மச்சா தம்பி தம்பி தம்பி, என் மச்சா சொல்றான், அவனோட வலது காலம் மட்டும் வெட்டினா போதுமா? அதுல என்ன கஞ்சத்தனம்? எல்லா காலையும் வெட்ட வேண்டியதானே. ஆனா எங்க அக்கா கிட்டிக்காரி அவன் சொன்னா அவனை கொண்டாந்து நேரம் நிறுத்தி நட்டு மண்டையில இருந்து வெட்டி ரெண்டா பழம் திருந்து. அது கரெக்ட் தானே தம்பி? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. பாதி வரைஞ்சிட்டான், இன்னும் மீதி வரைஞ்சிட்டான்னு வை, அவனுடைய முகரையை கட்டுப்பிடிச்சு ரெண்டா பழம் திருவேன். ஏன்பட்ட ஆசை எப்படி?
0: அடமாவியலா, சிட்டி பூராவே சொந்த பந்த பறந்து விரிஞ்சு கிடக்கு, பேசாம ஆஸ்பத்திரியிலேயே இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சனெல்லாம் ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே. உனக்கு எந்த ஊரா ராஜா?
4: காரைக்கால்.
0: ஊரு பேர்லயும் காலா போகடா.

0: என்னடா சேருவீங்க?
1: ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
2: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல அழுதுட்டு அடிக்க மாட்டேன்ல.
1: தப்பு பண்ண உடனே அடிப்பேன், உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க?
3: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
1: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டுப்பாரு கூட புத்தி வந்துடுறேன். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும் உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாடு பாப்போம்.
4: என்ன

0: அழகு அத்தானு அருமை அத்தானு ஆசை அத்தானு நான் தானே
1: என் முத்தாரம் நீ தானே
0: அத்தானு நான் தானே
1: உன்ன மலை போல நினைச்சிருக்கேன்

0: என்னடாச்சு கபடி ஆடிக்கிட்டே நடந்து வர?
1: ஏன்டா சொல்ல மாட்டேன், நேத்து நைட் ஏதோ ஒரு சேனல்ல ஏக் துஜே கேலிய படம் போட்டான்டா.
0: சரி,
2: அதுல கமல் ராதிக கால்ல நிப்பாட்டிக்கிட்டு கடற்கரையில எப்படி எப்படி நடப்பா?
0: ஆமா,
1: அத பாத்துட்டு என் வைஃப் என்னைய அந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு நடங்கன்டா.
0: நீ நடந்தியா?
1: வேற வழி, அவ என்ன இன்னும் லவ் பண்றாடா, நடக்காம இருக்க முடியுமா? சரின்னு தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் வீட்டே ரெண்டு சுத்தி சுத்தி வந்தேன். கல்யாணத்துப்ப ஒல்லையா இருந்தா வெயிட் தெரியல, இப்ப சந்தோஷத்துல சத போட்டாலா வெயிட் தாங்க முடியல, கால் பெசையிக்குச்சுடா.
0: யூ ஆர் லக்கி ஃபெலோ.

0: பாரதி பாரதி பாரதி இல்லப்பா, எங்கயோ அவசரமா போற போல் இருக்கு.
1: ஆமா ஏன்
0: இல்ல, வேமா ஒரே அதான் கேட்டேன்.
1: அந்த பீடியை கொடு, வலிக்குதா?
0: ஆமா ஏன்
1: இல்ல, கத்திரியேன்னு கேட்டேன்.
0: ஒன்னா தெரியாம பாப்பா, உன் கைய காலான நினைச்சு கேக்குற விட்டுப்பா.
1: என்னவா நினைக்கிற?
0: உன் கைய காலான நினைச்சு கேக்குறப்பா விட்டுப்பா.
1: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப?
0: எது
1: என்னடா
0: இல்ல, ஒரு பேச்சுக்குப்பா.
1: இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
0: எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றத சொல்லு.
1: 98 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
0: சொல்லு. ஏப்பா உன்ன பெரியவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. வேமா போ.
1: ஆமாமா மறந்தே
0: போயிட்டேன். அப்பா வாயாலே சுளுக்கிடுறானே.
2: அண்ணே அண்ணே, உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீலா?
0: என்ன நினைச்சு கேக்குற?
2: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
0: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலா நினைச்சுனா அப்ப காலம் என்ன வேணாம். அப்ப அப்புறம் என்ன கேட்டானே? தண்ணி போட்டிருக்கியா? அப்புறம் என்ன கேட்டானே? அது என்ன தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது? அப்புறம் என்ன கேட்டானே?

0: சரி, மாப்பிள்ள அழைப்பு இல்லாம கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது
1: அவசரப்படாதீங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு உண்டு.
0: நாதஸ்வரத்தோட வா.
1: கண்டிப்பா, நொச்சி குப்பம் பச்சை அப்பன் குரூப்போட மாப்பிள்ளை அழைப்பு.

0: ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க?
1: எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கான்.
0: உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான்.
1: இந்த பாருங்க அனாவசியமா எங்க அம்மா வீட்டுல காம்பு கிளிக்காதீங்க. ஆமா,
0: பேன் குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு.
2: மயில்சாமி,
0: யார் அவன் கடங்கார?
2: கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாராயிருங்க.
1: எங்களுக்கு பெரிய சொல்றதா மச்சா?
0: அது நானு.
2: இந்தாங்க இந்த பாரத்துல கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானு பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின் ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு பாரு. அவரு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவாரு. இல்ல
0: யோ, ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சு துப்புன.
1: அட, அங்க இருந்து துப்புனா கீழ இருக்க சனங்க மேலயே உளுந்து போடு.
2: ஐயோ,
0: உன் தலை மேலயே துப்புனாங்க.
2: சோ, உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார பகுதி எக்ஸ்போ
1: மச்சா, தட்டமுருக்கு ஊர்காயி கட்டு சோறெல்லாம் எடுத்துட்டு போலாம்.
0: அவன் ஜப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே.

0: மங்களகர பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்ரா வானொலியில்.
1: Not salsa, not flamenco, my brother.
2: Do you know? Not too.

0: ஓகே, குட் நைட்.
1: அண்ணே,
2: கபாலி, கபாலி சோரா,
1: அண்ணே
2: வாடா வாடா வாடா வாடா. எவ்வளவு ரெண்டு உனக்காக காத்துட்டு
1: இருக்கீங்க? சின்ன தம்பியா பாத்து நீங்க பெரிய தம்பி
3: ஆயிட்டியாப்பா.
1: இருக்கும்பா.
3: என்ன பாம்பே பண்ணது, பெரிய பாப் சிங்கர் ரைட்டிங் போல இருக்கு. ஏதாவது கச்சேரியில மோளகில வாசிக்கிறா?
1: சிங்கர் சொல்லிட்டு மோளம் சொல்லப்படாது, அசிங்கமா இருக்குல்ல.
3: ஓஹோ,
2: டேய், என்னடா முகம் எல்லாம் அடிபட்டு இருக்கு?
1: நடந்தீங்க
2: என்ன சித்தப்பா கிட்ட விளையாடிக்கிட்டு? சரி, என்ன திடீர்னு சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்டேன்?
1: அதான அமைஞ்சு கடையில நம்ம அப்பா அவன வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல யாருமே இல்லையே, அத வித்துட்டு பணத்தை எடுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
4: அந்த பணத்தை வச்சுதான் நீங்க பாம்பேல இப்ப செட்டில் ஆனீங்க?
1: நோ, ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லெக். சொந்த உழைப்புல முன்னேறி பாம்பேல பெரிய ஆளா இருக்க நீ, அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசாதீங்
2: உண்மையாவே நீ கிரேட்டரா கபாலி.
1: பாதி பேரை சொல்லாத.
2: சரிடா கபாலி சொல்றா.
1: ஐயோ, அதுவும் இல்லன்னு
2: பின்ன என்னதான உன் பேரு?
1: கபாலி கான். ஏற்பட்ட கொடுமையை தட்டி கேட்கறதுக்காக தனி ஒரு ஆள் அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன். அப்ப ஆப்போசிட் பார்ட்டில இருந்து ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து என்ன குறி வச்சு சூட் பண்ணிட்டான். அதை பாத்துக்கிட்டே இருந்த என்னுடைய உயிர் நண்பன் ஜாபர் கால் ஓடி வந்து அந்த குண்ட தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு அடிச்சான். அப்பேற்பட்ட உயிர் நண்பனை மறக்க கூடாது ஒரே காரணத்துக்காக, அவன் பேர்ல இருக்க கான தூக்கி என் பேர்ல இருக்க கபாலியில சொருகி கபாலி கான் வச்சுக்கிட்டேன்.
3: இது பாஷா படத்துல வர சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி.
1: இந்த பாரு, அப்பா சைலண்டா கதகட்டு இருக்காருல்ல, அது மாதிரி நீங்க கேட்க பழகிக்க. ஏன் படம் பெறலாம் சொல்ற நீ?
3: அப்போ உங்க பேரு கபாலி கான்.
1: மகனே, பாம்பேல இருக்க ஷாருக் கான், அமீர் கான், சல்மான் கான் இவங்களை கேட்டா கூட யாரும் தெரியாதுருவாங்க. ஆனா அவன் சித்தப்ப கபாலி கான யார்த்த கேட்டாலும் குழந்தை கூட கொண்டாந்து வீட்டுல விட்டுருப்பா. அவ்வளவு பேமஸ் அவனுங்க எல்லாம் படத்துல தான் டானு. உன் சித்தப்ப நெஜத்திலே டானு, தெரியுமா?
3: தெரியாது.
1: ஆமா, நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமாக பேசி அசிங்க பத்துறானே.
2: அவனே நடந்து நடந்து டங்குவார
3: இருந்து
1: இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு.

0: என்ன பண்ண அவனே கேளுங்க.
1: என்ன பண்ண தைரியமா சொல்லு. நான்
2: நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரி சொல்லி அக்கிரகாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜோரம் லேசா இருக்குமோ தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சுச்சு. நேக்கு என்ன பண்றேன்னே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில பத்து போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே சேர்ந்து அடிக்கிறக்க வர்றானுங்க திருநா.
1: செய்யத்தானே செஞ்சிருக்கான். பத்து போட்டா தப்பா?
0: கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்கண்ணே. வாங்க மாமி.
2: எப்படி கணக்குல வேணா வீக்கு, ஆனா பத்து கேட்டா போட்டுக்கல.
0: ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்து நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க.
2: நான் போட்ட பத்துல ஜுரம் போயிச்சா இல்லையா?
3: ஜுரம் போயிடுச்சுடா. நீ போட்ட பத்து தான் போக மாட்டேங்கிறது.
2: பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே?
3: பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடறதுக்கு பதிலா எல்லாரும் பத்து மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது?
2: ரொம்ப ஓவரா பேசுறீங்க. தூமச்சா பேசுறீங்க. நீமே நீ ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
4: உங்ககிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது. தீர்த்துட்டு தான் பேசுறேன்.